இந்திரலோகமானும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமாநகருளானே கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. வானொலி நேயர்களே வணக்கம். தமிழ் பெருமக்களே வணக்கம். திருமால் திருவிழா நோன்பு ஆரம்பிக்கிறது. பக்தர்கள் ஒரு மாதம் காலமாக சுறுசுறுப்பாக விழாவில் ஈடுபடுவார்கள் என்பது இது ஒரு உண்மை. வைணவ நெறியில் நோன்பு என்பது என்ன என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். நோன்பு என்பதன் உண்மையான பொருள் முதலில் பார்ப்போம். நோன்பு என்ன? சொல்லுக்கு தமிழ் இலக்கணத்தில் பொறுத்தல் அல்லது தவம் என்று பொருள் தரும். உடலால் பசியை பொறுத்து கொண்டு மனதால் இறைவன் நினைப்பதே நோன்பு ஆகும். நோன்பு என்பது வெறும் பட்டினி இடப்பது அல்ல. உடலையும் மனதையும் ஆன்மீக உடலையும் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்து ஒரு தவம். நம் உடலை ஒரு கோவிலாக மாற்றும் கலைதான் நோன்பு. உடல் தூய்மை அதாவது உணவு கட்டுப்பாடு. நாம் நாள்தோறும் உடலுக்கு கொடுக்கும் வேலைகளில் முதன்மையானது உணவை செரிப்பது. நோன்பு என்பது நோன்பு இருக்கும் நாளில் நாம் உணவை தவிர்ப்பதால் அல்லது குறைந்து கொள்வதால் நம் உடலில் உள்ளுறுப்புகள் அமைதி பெறுகின்றன. உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறது. தூய சைவ உணவை உண்பது, தேவையற்ற கொழுப்பு மற்றும் அசைவ உணவுகளை அறவே தவிர்ப்பது நோன்பின் முதல் படி. மன தூய்மை அதாவது எங்கள் ஐம்புலன்களை அடக்கும் முறை. பசியை அடக்குவது என்பது ஒரு பயிற்சி. பசியையே அடக்க தெரிந்த மனிதனுக்கு பேராசை சினம் பொறாமை போன்ற எதிர்மறை சொற்கள் தேவையற்ற குணங்கள் அடக்க தெரியும். நம் ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்துக்குள் கொண்டு வருவதே நோன்பின் தலையாய நோக்கமாகும். தீய சொற்களை பேசாமல் இருப்பது, தீய வார்த்தைகளை பேசாமல் இருப்பது, தீயவற்றை பார்க்காமல் இருப்பது, பிறருக்கு தீமை நினைக்காமல் இருப்பது உண்மையான நோன்பு ஆகும். ஆன்மா தூய்மை அதாவது இறைவன் சிந்தனை. ஆன்மா எப்படி நாங்கள் தூய்மை செய்வது என்று கேட்டால், நோன்பு நாளில் பசியை மறக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது முதலில் இறைவனுடைய திருப்பெயர்களை இடைவிடா ஓத வேண்டும். அந்தந்த சமயங்களை புகழ்ந்து புகழ்பாக்கள் பாடும் மந்திரங்கள் அதாவது திருமால் கடவுளுக்கு 12 ஆழ்வார்கள் அருளிய 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் புனிதமான நூலிலிருந்து வரும் பாசுரங்கள் பாடலாம். மற்ற திருமால் கடவுளுக்குரிய பாடல்களை கேட்டு மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம். அடுத்தபடியாக நோன்பு என்பது உடலை அழிப்பதற்காக அல்ல. நோன்பு என்பது உடலை அழிப்பதற்காக அல்ல. உடலை தூய்மை செய்து அதன் மூலம்

0: உயிரை ஆன்மாவையும் வளர்ப்பதற்கே என்பது வைணவ நெறி அழகாக பறைசாற்றுகிறது. தமிழ் மரபில் பல முக்கிய நோன்புகள் காலகாலமாக நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். திருமால் கடவுளுக்கு முக்கிய நோன்புகளை பார்ப்போமா? அதாவது புரட்டாசி மாதம் நோன்பு, ஏகாதசி நோன்பு, கண்ணன் பெருமான் பிரதோஷம் நோன்பு. மேற்குறித்த நோன்புகளை மக்கள் முறைப்படி கடைபிடித்தால் நம் உடல் நலத்துக்கு மிகவும் உயர்ந்த ஒரு செயலாகும். முடிவாக, எனவே அன்பர்களே, நோன்பு என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு வாழ்வியல், அறிவியல். அது நம் முன்னோர்கள் நமக்கு தந்த உன்னதமான ஒழுங்க நெறி. வாரத்தில் அல்லது மாதத்தில் சில நாட்கள் நோன்பு இருந்தால் நம் உடலையும் உள்ளத்தையும் செம்மைப்படுத்துவோம், இறை சிந்தனையோடு வாழ்ந்திருப்போம், அமைதியான ஆரோக்கியமான அருள் நிறைந்து வாழ்வை பெறுவோம். இப்பொழுது என்னுடைய உரை நிறைவு பெறுகிறது. கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.
1: அன்பு மக்களே, நம்முடைய இன்றைய அரங்கநாதன் ஆராதனை என்னும் சிறப்பு நிகழ்ச்சியில் ஐயா இந்திரன் வையாபுரி அவர்களுக்கு தமது உரைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.

திருமாதிருவடி போற்றி போற்றி. திருமாலடியார்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த இனிய வெள்ளிக்கிழமை பக்தியுடன் மத்திய வணக்கம். வெள்ளிக்கிழமை தோறும் மொரிஷஸ் வானொலியில் பிற்பகல் 1 மணிக்கு தொடங்கி 1:30 மணி வரை ஒளிபரப்பாகி வரும் உங்கள் பக்தி நிகழ்ச்சியை கேட்பீர்கள். வெள்ளிக்கிழமை இன்றைக்கு செப்டம்பர் 18 தேதி. நம் மாதத்தின் புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் இன்று.

நண்பர்களே, மங்களகரமான புரட்டாசி மாதத்தின் முதல் நாளான இன்று வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 18 தேதி நாம் அனைவரும் பக்தி பெருக்குடன் தொடங்கி வருகின்றோம். இப்புரட்டாசி மாத கோவிந்தன் விரதம்

நமோ நாராயணா. நாராயணன் என்னும் திருப்பெயர் சிறப்புடையது. நாரம் அயனம் என்று இரண்டு சொற்கள் இதில் உள்ளன. நாரம் என்றால் அழிவ இல்லாதவை. அவை குணங்கள். திருமேனியின் அழகு அழகிய அணிகலங்கள் அழகிய ஆயுதங்கள் என்பன எல்லாம் அயனம் என்றால் ஆதாரம். ஆகையால் அழிவில்லாதவற்றை காப்பவனாகிறான். அதனால்தான் இறைவனுக்கே என்று பொருள் தரும் மந்திர சொல்லாக அமைந்துள்ளது ஓம் நமோ நாராயணம்.

நமோ நமோ நாராயணா ஸ்ரீஹரி நாராயணா. திருமாலை போற்றும் வரவைக்கும் பாடலை கேட்டீர்கள். இதோ ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடியது வழக்கம். இதோ வரும் இந்த பாடல்.

ஊசி மாதம் நம் வருடத்தின் ஆறாவது மாதம் ஆகும். செப்டம்பர் மாதம் பாடியிலிருந்து அக்டோபர் மாதம் பாடி வரை வரும். இன்றைய தேதியின்படி செப்டம்பர் 18 நாம் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் இருக்கின்றோம். இந்த மாதத்தின் ஆன்மீக சிறப்புகள் வழிபாடு முறைகள் இடம்பெற உள்ளன. மகாவிஷ்ணு மாதம் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணுக்கு பெருமாள் மிகவும் உகந்த புனிதமான மாதமாக

புரட்டாசி கோவிந்தன் விரடட்டியொட்டி மொழிசு வானொலியில் நாம் வழங்கும் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பு நிகழ்ச்சியில் வழக்கப்படியாக வருவது ஓர் உரையை ஆற்றுகின்றவர் ஐயா இந்திரன் வையாபுரி அவர்கள்.

இந்திரலோகமானும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. வானொலி நேயர்களே வணக்கம். தமிழ் பெருமக்களே வணக்கம். திருமால் திருவிழா நோன்பு ஆரம்பிக்கிறது. பக்தர்கள் ஒரு மாதம் காலமாக சுறுசுறுப்பாக விழாவில் ஈடுபடுவார்கள் என்பது இது ஒரு உண்மை. வைணவ நெறியில் நோன்பு என்பது என்ன என்பதை பற்றி பேச வந்துள்ளேன். நோன்பு என்பதன் உண்மையான பொருள் முதலில் பார்ப்போம். நோன்பு என்ன? சொல்லுக்கு தமிழ் இலக்கணத்தில் பொறுத்தல் அல்லது தவம் என்று பொருள் தரும். உடலால் பசியை பொறுத்து கொண்டு மனதால் இறைவன்

நினைப்பதே நோன்பு ஆகும். நோன்பு என்பது வெறும் பட்டினி இடப்பது அல்ல. உடலையும் மனதையும் ஆன்மீக உடலையும் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்து ஒரு தவம். நம் உடலை ஒரு கோவிலாக மாற்றும் கலைதான் நோன்பு. உடல் தூய்மை அதாவது உணவு கட்டுப்பாடு. நாம் நாள்தோறும் உடலுக்கு கொடுக்கும் வேலைகளில் முதன்மையானது உணவை செரிப்பது. நோன்பு என்பது நோன்பு இருக்கும் நாளில் நாம் உணவை தவிர்ப்பதால் அல்லது குறைந்து கொள்வதால் நம் உடலில் உள்ளுறுப்புகள் அமைதி பெறுகின்றன. உடல் தன்னைத்தானே தூய்மைப்படுத்திக் கொள்கிறது. தூய சைவ உணவை உண்பது, தேவையற்ற கொழுப்பு மற்றும் அசைவ உணவுகளை அறவே தவிர்ப்பது நோன்பின் முதல் படி. மன தூய்மை அதாவது எங்கள் ஐம்புலன்களை அடக்கும் முறை. பசியை அடக்குவது என்பது ஒரு பயிற்சி. பசியையே அடக்க தெரிந்த மனிதனுக்கு பேராசை சினம் பொறாமை போன்ற எதிர்மறை சொற்கள் தேவையற்ற குணங்கள் அடக்க தெரியும். நம் ஐந்து புலன்களையும் கட்டுப்படுத்துக்குள் கொண்டு வருவதே நோன்பின் தலையாய நோக்கமாகும். தீய சொற்களை பேசாமல் இருப்பது, தீய வார்த்தைகளை பேசாமல் இருப்பது, தீயவற்றை பார்க்காமல் இருப்பது, பிறருக்கு தீமை நினைக்காமல் இருப்பது உண்மையான நோன்பு ஆகும். ஆன்மா தூய்மை அதாவது இறைவன் சிந்தனை. ஆன்மா எப்படி நாங்கள் தூய்மை செய்வது என்று கேட்டால், நோன்பு நாளில் பசியை மறக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? அதாவது முதலில் இறைவனுடைய திருப்பெயர்களை இடைவிடா ஓத வேண்டும். அந்தந்த சமயங்களை புகழ்ந்து புகழ்பாக்கள் பாடும் மந்திரங்கள் அதாவது திருமால் கடவுளுக்கு 12 ஆழ்வார்கள் அருளிய 4000 திவ்ய பிரபந்தம் என்னும் புனிதமான நூலிலிருந்து வரும் பாசுரங்கள் பாடலாம். மற்ற திருமால் கடவுளுக்குரிய பாடல்களை கேட்டு மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வரலாம். அடுத்தபடியாக நோன்பு என்பது உடலை அழிப்பதற்காக அல்ல. நோன்பு என்பது உடலை அழிப்பதற்காக அல்ல, உடலை தூய்மை செய்து அதன் மூலம் உயிரை ஆன்மாவையும் வளர்ப்பதற்கே என்பது வைணவ நெறி அழகாக பறைசாற்றுகிறது. தமிழ் மரபில் பல முக்கிய நோன்புகள் கால காலமாக நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். திருமால் கடவுளுக்கு முக்கிய நோன்புகளை பார்ப்போமா? அதாவது புரட்டாசி மாதம் நோன்பு, ஏகாதசி நோன்பு, கண்ணன் பெருமான் பிரதோஷம் நோன்பு. மேற்குறித்த நோன்புகளை மக்கள் முறைப்படி கடைபிடித்தால் நம் உடல் நலத்துக்கு மிகவும் உயர்ந்த ஒரு செயலாகும். முடிவாக, எனவே அன்பர்களே, நோன்பு என்பது ஏதோ ஒரு சடங்கு அல்ல, அது ஒரு வாழ்வியல் அறிவியல். அது நம் முன்னோர்கள் நமக்கு தந்த உன்னதமான ஒழுங்க நெறி. வாரத்தில் அல்லது மாதத்தில் சில நாட்கள் நோன்பு இருந்தால் நம் உடலையும் உள்ளத்தையும் செம்மைப்படுத்துவோம். இறை சிந்தனையோடு வாழ்ந்திருப்போம். அமைதியான ஆரோக்கியமான அருள் நிறைந்து வாழ்வை பெறுவோம். இப்பொழுது என்னுடைய உரை நிறைவு பெறுகிறது. கோவிந்த நாமம் சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.

உரையே கேத்தியர்கள் ஆற்றியவர் ஐயா இந்திரன் வையாபுரி அவர்கள். அவர்களுக்கு எமது பெரும் நன்றியை கூறுகின்றோம். எமது அறிவிப்புகள். புரட்டாசி மாத கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு

உங்களுக்கு சில அறிவிப்புகள் எமக்கு கிடைக்க சில அறிவிப்புகள். கோவிந்தன் திருவிழா இச்சனிக்கிழமை முதல் சனிக்கிழமை செப்டம்பர் 18 அன்றுக்கு நமது நாட்டில் உள்ள பல திருக்கோவில்களில் கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு மணி வரை நடைபெறவுள்ள திருக்கோவில்களிலும் மற்றும் இடங்களிலும். ருசில் பெலவால் கணேஷ் கோவில் சங்கம். ருசில் லட்சுமி அருள்மிகு சாண்டியூர் மாரியம்மன் திருக்கோவில். வயல் ரோத்புசோர் எல்லை காட்டாயம்மன் திருக்கோவில். ஃபாய்சைட் லபாஸ்ரீ ரோட் ஃபாய்சைட் தமிழ் கோவில் கழகம். லக்காவியன் பக்வா தமிழ் பரோபகார சங்கம். அருள்மிகு சீதளா தேவி திருக்கோவில். வேத அருள்மிகு சிவசுவாமிய திருக்கோவில் மோவிதாஸ் காட்சிமில்லி தேஸ்ரீ தமிழ் சிவ சங்கம். டெம்பிள் ரோட் வலித்த அருள்மிகு கூழல் குமரன் திருக்கோவில். இஸ்கூல் ரோட் டகுச்சி அருள்மிகு சிவசுவாமிய திருக்கோவில். வயல் ரோட் சொலிச்சூட் த்ரியொலி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். ஃபியூயல் ஃப்ளாக் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில். வேனை சுகஸ்தேட் அருள்மிகு மாரியம்மன் கோவில் சங்கம். துபா அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில். பினாரஸ் சவியதி சங்கி ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில். சுயாக் தமிழ் கழகம் ஆகிய திருக்கோவில்களிலும் மற்றும் இடங்களிலும் இச்சனிக்கிழமை செப்டம்பர் 18 அதாவது 19 அன்றைக்கு சனிக்கிழமை 19 அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா நள்ளிரவு வரை நடைபெற உள்ளது. இச்சனிக்கிழமை செப்டம்பர் 19 அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் அதாவது மாலை 5 மணி அளவில், மறுநாள் விடியற்காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி வரை நடைபெறவுள்ள திருக்கோவில்களிலும் மற்றும் இடங்களிலும். ரோசில் பிளேசன்ஸ் அருள்மிகு முருகன் திருக்கோவில், ஃபெனிக்ஸ் தமிழ் கோவில் கழகம், இஸ்கூல் சோஷியல் ஹால், பிஹைண்ட் போஸ்ட் ஆஃபீஸ், பெல்வி அகல் சுகர் ஸ்டேட், பெல்வி அகல் அருள்மிகு முருகன் திருக்கோவில், டெல்ஃபே ஸ்ட்ரீட் சுயாக் தமிழ் கழகம். நாம் குறிப்பிட்ட திருக்கோவில்களிலும் மற்றும் இடங்களிலும் சனிக்கிழமை 19 அன்றைக்கு கோவிந்தன் திருவிழா ஓர் இரவு முழுதும் மாலை 5 மணிக்கு தொடங்கி மறுநாள் விடியற்காலை ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. இன்னும் சில அறிவிப்புகள். ராயல் ரோட் கோமாண்டல் யூனியன் தமிழ் டுமரி தமிழக சங்கத்தார்கள் கோவிந்தன் திருவிழா இரவு 10 மணி முதல் 3 மணி வரை நடைபெற உள்ளது. செயின்ட் அன்டோன் குட்லேண்ட்ஸ் அருள்மிகு திரௌபதி அம்மன் திருக்கோவில் கோவிந்தன் திருவிழா காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை நடைபெற உள்ளது. நீங்கள் கேட்டவை எமது அறிவிப்புகள். சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம். திருமாலை போற்றும் பக்தி மிகும் பாடல்கள், கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகும் பாடல்கள் உங்கள் சிறப்பு நிகழ்ச்சி கண்ணன் நம்முடம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி. இதோ காலச்சென்ற இசைமணி ஓடுவர் அரங்கநாயகி நாயுடு அம்மையார் அவர்கள் குரலில் வரும் பக்தி மிகும் இந்த பாடல் கோவிந்தா ஹரி கோவிந்தா.

சனிக்கிழமையில் திருமாலுக்கு உகந்த நாளாக திருமால் காக்கும் கடவுளாக திகழ்கிறார். திருமாலுக்கு விரதம் இருந்து அவரை மனமுருகி வழிபட்டால் நோய் நீங்கும், தெய்வ சிந்தனை ஓங்கும். மாயாவதார ஸ்ரீ கண்ணா, திருமதி அஜிதா அமருதி அவர்கள்.

எமது வானொலியில் புரட்டாசி கோவிந்தன் விரதத்தையொட்டி எமது வானொலியில் நாம் வழங்கி வரும் சிறப்பு நிகழ்ச்சி. காலைதோறும் 5:35 மணி முதல் 5:50 மணி வரை அரங்கநாதன் ஆராதனை எனும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகின்றது. எமது ஆர்எம்ஃப்ரீ வானொலியில் காலைதோறும் 7:00 முதல் 8:00 வரை திருமால் திருவருள் என்றொரு சிறப்பு நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம். எமது மொரிஷசு வானொலியில் பகல் நேரத்தில், அதாவது மத்திய நேரத்தில் பிற்பகல் 1:00 தொடங்கி 1:45 வரை கண்ணனமுடம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். செவ்வாய்க்கிழமை தோறும் எமது மொரிஷசு வானொலியில் 4:00 முதல் 5:00 வரை கோவிந்தன் துணை எனும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். இரவு தோறும் இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் 7:00 தொடங்கி 7:30 வரை பெருமாள் அருள் எனும் சிறப்பு நிகழ்ச்சி நீங்கள் கேட்கலாம். மேலும் சனிக்கிழமை தோறும் புரட்டாசி கோவிந்தன் திருவிழாவினை முன்னிட்டு எமது வானொலியில் 9:30 முதல் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடிய காலை 5:00 வரை சிறப்பு நிகழ்ச்சி நேர் அஞ்சல் செய்யப்படும். எனவே அச்சிறப்பு நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்க மறவாதீர்கள். நீங்கள் கேட்டது எமது வானொலி அறிவிப்பு. கண்ணனமுடன் இன்னும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் வருகின்றோம்.

விதுஷி அனுஷ்கா அப்பசாமி அவர்கள் பாடும் பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருமாலடியார்களுக்கு நம்முடைய கோவிந்த பெருமானுக்கு மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றோம். அவன் திருவருளை பெறுகின்றோம். நமக்கு கிடைக்கும் நல்ல ஒரு வாழ்வை பெருகும். எல்லோரும் கூடி ஆடி பாடி திரு வசன் அனமலை அவர்கள் பாடும் பாடலுடன் எமது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி கண்ணனமுடமினும் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற உள்ளது. நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ராத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம். கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோ

0: This is Radio Marches.
1: 您好
2: Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shotrandariki Hudiya Purvaka Namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசையருவி.
9: ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தா கோவிந்தா. அன்பும் பக்தியும் நிறைந்த இனிய மாலை வணக்கம் நேயர்களே. இசையோடு இறை சிந்தனையும் கலந்து உங்கள் உள்ளங்களை துட்டு செல்லும் இசையருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் தொடங்குகின்றது. நேயர்களே, கோவிந்தா என்ற திருநாமத்தை உச்சரிக்கும் போதே மனதில் ஒரு தனி அமைதி பிறக்கின்றது. திருமலையில் பக்தர்களின் உதடுகளில் தொடர்ந்து ஒலிக்கும் இந்த

மகிழ்ச்சியான நேரத்தில் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். சோதனையான நேரத்தில் அவனிடம் நம்பிக்கை வைப்போம். எந்த நிலையிலும் இறைவனை மறவாமல் இருப்பதே பக்தியின் அழகு. அந்த கோவிந்தனை மனதார வணங்கி அடுத்த பக்தி பாடலை கேட்போமாக.

பெருமாளுக்குத்தான் எத்தனை அழகான திருநாமங்கள். ஒவ்வொரு திருநாமமும் பக்தியின் இனிமையை நமக்கு உணர்த்துகிறது. இறைவனிடம் நாம் வேண்டும் போது நமக்காக மட்டும் வேண்டாமல் நமது குடும்பத்தினர், நண்பர்கள், நோயுற்றவர்கள், துன்பத்தில் இருப்பவர்கள் என அனைவருக்காகவும் பிரார்த்திக்கின்றோம். எல்லோருக்கும் நல்ல உடல்நலம், மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி கிடைக்க அடுத்த பாடலை கேட்போமாக.

நம் மனதை அமைதிப்படுத்தி கொள்ள ஓர் அழகான தருணம். நாள் முழுவதும் இருந்த பரபரப்பு வேலை பொறுப்புகள் அனைத்தையும் சில நிமிடங்கள் ஒதுக்கி இறைவனை நினைப்போம். ஓம் நமோ நாராயணாய என்று மனதிற்குள் உச்சரித்தவாறு அடுத்த இனிய திருமால் பாடலை கேட்போமாக.

நமக்கு கிடைத்த நல்லவற்றிற்காக நன்றி கூறுவதும் ஒரு வழிபாடுதான். நமது குடும்பம், உணவு, இருப்பிடம், அன்பு செலுத்தும் உறவுகள், இன்னொரு நாளை காணும் வாய்ப்பு, வாழ்க்கையின் விலை மதிப்பற்ற வரங்கள். இத்துடன் அடுத்த திருமால் பாடலை கேட்போமாக.

வானொலி நேயர்களே, இசை அறிவு எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. திருமாலின் திருவருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். இத்துடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.